விண்ணாமோ இந்தயுன்னிக்கமே காணோபுன்னு பட்டு கர்மசக்திக்கு நமஸ்காரம் புகாவிஞ்சி அத்தாரிம்பட்டி ஃபலம்பு.